தெரு தெருக்கிட்டு தகுந்தா தெருக்கிட்டு தகத்தின் நாகிட்டு தகுத்தா கதேன் துணா கிட்ட தான் கிட்டத்தா கதேன் தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்னதி நாகின தின்ன

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சிக்கில் ஆர் பாஸ்கரன் அவர்கள் வயலின், ராஸ் ஏ கண்ணன் அவர்கள் மிருதங்கம், பாலக்காடு வி ஏ சுந்தரம் அவர்கள் கடம், மெட்ராஸ் ஆர் வி பக்கிரிசாமி அவர்கள் மோர்சிங். முதலில் தும்பிக்கையானின் துணை வேண்டுவோம் என்னொடங்கும் இளைய கம்பன் இயற்றிய பாடல், ராகம் மோகனம், ஆதிதாளம்.

அடுத்து நிமிலி எழில்மணி இயற்றிய குமரன் குரல் கொடுத்தான் என தொடங்கும் பாடல். கரகர பிரியா ராகம், ரூபக தாளம்.

0: இதுவரை டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 TTH. It's anytime Indian music.

0: ஆகிரி ராகம் ஆதி தாளம்.
1: யூ வில் நவ் லிசன் டு மாயம்ம யனினே பிலச்சிதே, எ கம்போசிஷன் ஆஃப் ஷியாம சாஸ்திரி இன் ராக் ஆஹிரி செட் டு ஆதிதாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
3: இன்றைய நிகழ்ச்சியில் வி ஆர் ராகவ கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ரவி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் அங்காரகம் ஆஸ்ரயாம்யகம் முத்துஸ்வாமி தீட்சிதர் கிருதி, சுருட்டி ராகம் ரூபகதாளம்.

வி ஆர் ராகவ கிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீ சங்கர குருவரம் என தொடங்கும் மகா வைத்தியநாத சிவன் சாகித்யம் நாகஸ்வராவளி ராகம் ரூபகதாளம்.

0: இதுவரை வி ஆர் ராகவகிருஷ்ணா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ரவி அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி இஞ்சிக்கொடி இஎம் சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. Listen now to a Nagaswaram recital by Injikudi Shri E.M. Subramaniam. Nigashil Todakamaha Nenarunchara Tyagarajar Kirtanai Simma Vahini Ragam Adi Talam. The concert begins with Nenarunchara, Saint Tyagaraja's composition in Rag Simma Vahini, set to

இனி ஆடிய பாதத்தை கோபாலகிருஷ்ண பாரதி பாடல் தர்பார் ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு ஆடிய பாதத்தை கோபாலகிருஷ்ண பாரதி's composition இன் ராக் தர்பார் செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஞ்சிக்குடி E.M. சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை. திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a Nagaswaram recital by இஞ்சிக்குடி ஸ்ரீ E.M. சுப்பிரமணியம். இனி ராமா நீபை தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கேதாரம் ஆதிதாளம். Listen now to Rama Neepai, Saint Tyagaraja's composition, in Raag Kedaram, set to Aditaal.

நிறைவாக என்றும் உந்த நாமமே துடை. தஞ்சாவூர் சங்கர ஐயர் பாடல். பெஹாகிராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு என்றும் உந்த நாமமே துணை. தஞ்சாவூர் சங்கர ஐயர்ஸ் காம்போசிஷன் என் ராக் பெஹாக் செட் டு ரூபகதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது இஞ்சிக்குடி இஎம் சுப்பிரமணியம் அவர்களின் நாகஸ்வர இசை நிகழ்ச்சி. ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ நாகஸ்வரம் ரிசைட்டல் பை இஞ்சிக்குடி ஸ்ரீ இஎம் சுப்பிரமணியம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 an exclusive Indian classical music channel.